0: அருகோதி
1: மெதகுதி
0: அலோரினா கிரிஹினா மதுவிகா
1: சோபோகா
0: நதிரித்ததும் தன ஒரே தாலகான ஜோ தூல சன தேக் வேல்கி கன தர தர அனுராதா
1: புகாதா
0: অনুরাধা
1: বোকাহাদা
0: জলে পড়ে যা জলে পড়ে যা জলে পড়ে যা